வணக்கம் நேர்களே. இன்று காட்டிலே வரும் கீர்த்தன் இந்த நிகழ்ச்சியில் கும்பகோணம் தளபதி நகர் எஸ் மனோகரன் தான் தொகுத்து அளிக்க வந்திருக்கேன். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நேற்றின் முந்தினத்துக்கு சரோஜாதேவி, நடிகை சரோஜாதேவிக்கு எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் நினைவு நாள் வந்துச்சு. நேற்று உடம்பு சரியில்லாம காரணத்தால் நேற்று நடத்த முடியல. அதனாலதான் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறேன். மேடம் இது மியூசிக்கை போடுங்க.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:04. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்னார் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

நேர்களே, மன்னிக்கணும், ஒரு சிறு தடங்கள் வந்துருச்சு, அதனால பேச வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பாச்சுக்காருக்கே இப்போ வந்து இன்னைக்கு சபை வானொலியில் காட்டிலே ஒரு கீதம். இந்த நிகழ்ச்சியில் நேற்று முன்தினம் அன்று அன்னைக்கு வந்து சரோஜா தேவி எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களோட நினைவு நாள் வந்ததுனால அவங்களுக்கு நேற்று நினைவுகளாக நடத்த முடியல. அதனால இன்னைக்கு வந்து அவங்களுடைய பாடல்கள் ஒளிபரப்ப இருக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய பாடல்களை கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க போடுங்க. எம்எஸ் விஸ்வநாதன் வந்து ஒரு மாபெரும் மன்னன். அவர் வந்து இசையமைப்பாளர் வந்து எப்பயுமே வந்து தன்னோட பழைய அவரோட இசையில எவ்வளோ பாடல்கள் நம்ம கேட்போம். இதெல்லாம் வந்து நம்ம கேட்க போறது எம்எஸ் விஸ்வநாதன் இசையில வந்த பாடல்களை தான் இப்ப நம்ம கேட்க இருக்கிறோம். அதனால வந்து அந்த மாபெரும் மன்னன், அந்த இசை மன்னன், எல்லிசை மன்னன் அப்படின்னு எத்தனையோ பட்டவங்களுக்கு கொடுக்கலாம், இசை சக்கரவர்த்தின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான பாடல்கள் நம்மளுக்கு அள்ளி அள்ளி வழங்கியிருக்காரு. அமுத முறை இந்த மாதிரி எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அவரோட பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. அதனால் நம்ம வந்து இப்ப முதல் பாடலாக சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கு தான் முதல்ல வரப்போகுது. எஸ் ஜானகி, எம்எஸ் விஸ்வநாதனோட பாடம் இருக்காங்க. எம் ஜானகியோட வந்து நிறைய பாட்டு அவரு அப்பையில இருந்து அந்த காலத்துல இருந்தே கொடுத்துருக்காரு. ஜானகி நிறைய அவரோட இசையில நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. அதனால முதல் பாடலாம் ஜானகியோட பாட்டு. ஏன்னா நம்மள வெட்டிட்டோம்னே தெரிஞ்சாங்க. அதனால அவங்க பாட்டை முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாட்டுமே கேட்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி, அதாவது இன்னைக்கு நம்ம விளைபரப்புற அந்த நிகழ்ச்சியில ஒரு கேள்வி பதிலும் உண்டு. எல்லாரும் கவனமா அந்த கேள்வியை கேட்டு நீங்க வந்து உங்களோட பதிவுகளை போடுங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்ன கேள்வினாக்க, இந்த படத்துல மூன்று கதாநாயகர், யாருன்னு நீங்கள், இந்த படத்துல மூன்று கதாநாயகர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடித்து வாசகு பகுதியில் போடுங்க. இப்பொழுது பாட்டை கேட்கலாமா? அதுக்கும் ஒரு சின்ன விளக்கம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் வந்து விட்டால் ஒருவரிடம் ஒருவர் சொல்றதுக்கு சொல்வதற்கு நம்ம மனசு கஷ்டமா இருக்கும். யார் சொல்றது, நீ சொல்றாயா நான் சொல்றது, சும்மா இப்படிதான் எல்லாமே போகும். அதனால அது எதனால அப்படி வருது அப்படின்னு சொன்னா சொல்ல தயக்கம், சொன்னா வேற ஏதாச்சும் நினைச்சுக்கோங்களோ அப்படின்னு மனசுல கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்ல தயங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காதல் வந்து நீண்டுகிட்டே போகும். தவிப்பாங்க. அதனால வந்து இந்த காதல் என்பது ஒரு பயங்கரமான ஒரு இதுதான். அதை சொல்லி வெளிப்படுத்த காட்டி நம்மளுக்கு போதும் போதும் என்று ஆயிடும். அதனால வந்து நீங்க இந்த பாட்டை கேட்டாலே தெரியும். அந்த பாட்டை சொல்ல தயங்குறதுக்கு என்ன காரணங்கிறது இந்த படத்துல அந்த பாட்டிலே வரும். அந்த பாட்டை நீங்க கேட்டு முதல்ல இந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாமா?

தேன்மணி சோழச்சேரி தேன்மணியும் போட்டிருக்காங்க, நம்ம கீதநேசனும் முதல்ல போட்டிருக்காரு. அதாவது என்னன்னாக்கா, இவர் வந்து ஸ்ரீவித்யா சுபா ஜெய்சுதான் போட்டிருக்காங்க. ஆனா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா, ஜெய்சுதா ஸ்ரீவித்யா ஜெயசித்ரான்னு போட்டிருக்காங்க. உண்மையான ஒரு ஜெய்சுதா அந்த படத்துல இருந்தாலும் அவங்க வந்து ஒரே ஒரு கட்டம் தான் வருவாங்க. ஆனா மூன்று கதாநாயகர் யாராரு அப்படின்னாக்கா, ஜெய்சித்ரா சுபா ஸ்ரீவித்யா இவங்க மூணு பேர் தான் படம் கடைசி வரைக்கும் வருவாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. அதனால அதுதான் கரெக்டான ஒரு பதில். நீங்க வந்து ரெண்டு பதிலா ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த பாடலா நாம் கேட்க இருக்கும் பாடல் குழந்தையும் தெய்வம். இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு, நான் நன்றி சொல்வேன் என் கண்களுக்கு. ஆமா, நன்றி சொல்வதற்கு நேர காலம் பார்க்க கூடாது. யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து நன்றி சொல்லிடணும். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நன்றி சொல்வது நம்ம உலகத்தின் வழக்கு. அந்த வழக்கை நம்ம மீறக்கூடாது. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போறது ரொம்ப சந்தோஷமானது. அதனாலதான் இவங்களுக்கு வந்து காதல் வந்ததுனால, அவரை கண் முன்னால் கொண்டு வந்ததுனால் இவங்களுக்கு நன்றி சொல்ல ஆசை இவங்களுக்கு. அந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம். அதற்கு முன் ஒரு கேள்வி. இந்த படத்துல ஒரு குழந்தை நட்சத்திரம் இரண்டு வேடங்களில் நடித்தது, அந்த குழந்தை நட்சத்திரம் யார் என்று நீங்கள் சரியாக போடுங்க. நேர்களே, இப்ப பாடலை கேட்கலாமா?

ஒரு அழகான பாடலை கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. எம்எஸ் விஸ்வநாதன் வந்து குரல்ல வந்து எல்லாரோடையும் நல்லா பாடுவாரு, பாட்டு எல்லாத்துலயும் அவர் வந்து சிறந்தவர். எம்எஸ் விஸ்வநாதனை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்பார், காலம்தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஒரு இசையமைப்பாளர், அவரு ராமமூர்த்தியோட சேர்ந்து இசையமைத்த பாடல்களா இருந்தாலும் சரி, அவர் தனியா இசையமைத்த பாடல்களா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். நேர்ல இப்பொழுது நேரம் 10:20 ஆகிறது. நான் கேட்ட கேள்விக்கு அழகா பல பதில் போட்டிருக்காங்க சோழச்சேரி தேன்மொழி, அதே மாதிரியே கீதநேசன் ஐயாவும் போட்டிருக்காரு, குட்டி பத்மினின்னு போட்டிருக்காரு, அவர் கோயில்பட்டி செல்வம் அடைந்திருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் பதிலளித்ததுக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பாராட்டுக்கள். என்னோட கூட பணிபுரியும் அனுஷா சகோதரியும் பாடலாம் ரசிச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தனி பக்கத்துல கோவை ராஜேஸ்வர், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ரெண்டு மனமார்ந்த நன்றி. நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு, யாரும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொன்னாதான் அவன் மனிதர். அடுத்த பாடலாம் நான் கேட்க பாடல் வீதமறை உறவு. இந்த படத்தில் வாணிக்கியராம் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வானத்தில் சிரிக்கும் வெள்ளி நிலா, அந்த பாட்டு முதல்ல துகேராவோட வரும். ஆள் நிலையில் தொட்டில் கட்டி பாடு கண்ணே பாடு அப்படின்னு பாடுவாரு, அதுக்கப்புறம் தான் வாணிக்கியராம் பாடுவாரு. நல்ல பாட்டு, இந்த பாட்டுலாம் அரிதான பாட்டு. இந்த படத்துல உங்களுக்காக ஒரு கேள்வி, இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு நீங்க போடுங்க. இந்த படத்துல உள்ள கதாநாயகன் கதாநாயகியோட பேரை போடுங்க. இப்ப இந்த பாட்டு நம்ம கேட்கலாமா? ஆழ்நிலாவை தொட்டில் கட்டி, அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், துகேராவே நல்லா இருக்கும். வானத்தில் வெள்ளி நிலவு சிரித்தாலும், அந்த நேரத்து குழந்தைகளோடு சேர்ந்து பாடுவதிலும் ஆடுவதிலும் இருவருக்கும் என்ன ஒரு மகிழ்ச்சி. பாடலை கேட்கும்

கண்ணே ஆடு, பாசம் அன்பு தெய்வம் என்று பாடு கண்ணே பாடு. குயில்கள் கிளிகள் அணில்கள் எல்லாம் உங்களைப் போல தம்பி, உலகம் என்னும் உருண்டைப் பந்து உள்ளது உங்களை நம்பி.

நெஞ்சொலிக்கும் நினைவு வளர்ந்தால் உங்கள் அறிவும் மேதைகள் போலே மணக்கும். அந்த நிலாவை ஆகாயத்தில் வைத்தவன் பெயர்தான் இறைவன். இந்த நிலாவை எங்கள் கையில் தந்தவன் பெயர்தான் தலைவன்.

நேயர்களே, நான் கேட்ட கேள்வி என்ன, நான் கேட்ட கேள்வி வீடு வரை உறவு அப்படின்னு ஒரு படத்துல இருந்து பாட்டு கேள்வி கேட்டேன். தேன்மொழி வந்து அவங்க போட்டிருக்காங்க, வந்து ஜெமினி கணேசன் சாவித்ரி விஜயகுமார்னு விஜயகுமாரின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து அந்த படத்துல கேள்வி கேட்கல, இந்த படத்துல தான் கேள்வி கேட்டேன். வீடு வரை உறவு, அந்த வீடு வரை உறவுன்னு அந்த படத்துல பாட்டு இருக்கு. அதனால வந்து இந்த படத்துல நடிச்சவங்க வந்து சுஜாதாவும் ஜெயகணேசன் தான் நடிச்சிருக்காங்க அந்த வீடு வரை உறவுங்கிற படத்துல.

சீதரேசன் ஐயா வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க, அவருக்கு பாராட்டுக்கள். அப்புறம் இப்போ வந்து சோழாச்சாரி விஜித அரசு வந்து இணைஞ்சிருக்காங்க, பாடல்கள்லாம் வாழ்த்தெல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடலாம் நாம் கேட்க இருக்கும் பாடல் நிலவே நீ சாட்சி. இந்த படத்தில் நீ நினைத்தால் இந்நேரத்திலே ஏதேதோ நடக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாரும் ஸ்ரீயோட பாடியிருக்காரு. என்ன சுஷ்மநாதன் நினைக்க நினைக்க மனதுக்கு இன்பம் மாறிக்கும், காதல் ஒன்று வந்துவிட்டால் யாருக்குமே தலைகால் புரியாது, என்ன பாடுகிறோம் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுகிறோம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் வந்து கொண்டே இருக்கு. அதைத்தான் இந்த பாடலும் உணர்த்துகிறது. நேர்களே, இந்த படத்துல கதாநாயகி யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க. நிலவே நீ சாட்சி படத்துல கதாநாயகி யார் அப்படின்னு போடுங்க. நம்ம வந்து இப்ப பாடலை கேட்டுக்கிட்டு அடுத்த பாடலுக்கு போவோம்.

நான் கேட்ட கேள்விக்கு அழகா பதில் போட்டிருக்காங்க சோழச்சேரி தேன்மொழி கேதர் விஜயாலு. அவங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுகள். பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். எம்எஸ்எஸ் விஸ்வநாதன் பாடல்னா யாருக்கு தான் பிடிக்காது? பட்டி தொட்டி இண்டு இடுக்கு டீ கடை எல்லா கடையிலையும் அவரோட பாடல் முடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அவர் மறைஞ்சா கூட நம்மளுக்கு அந்த பாடல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். எந்த வானொலி திறந்தாலும் எம்எஸ் விஸ்வநாதன் பாடல் இல்லாமல் ஒரு வானொலியா என்ன சொல்லுவாங்கல்ல, பருப்பு இல்லாத கல்யாணமானு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு பூரா அவருடைய தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகமே அவருடைய பாடலை ஒளிபரப்பித்தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காட்டிலே வரும் கீதம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டு இருப்பவர்கள் எம்எஸ் விஸ்வநாதன், நடிகை சரோஜா தேவியும். அவங்களுடைய தின அவங்களுடைய நினைவு நாள் நேற்று முன்தினம் வந்ததனால் இன்றைக்கு அவர்களுக்காக சிறப்பிக்கும் முகமாக இந்த பாடல்களை உங்களுக்காக நான் வழங்கிக் கொண்டிருக்கேன். இப்ப அடுத்த பாடல் முத்தான முத்தல்லவும். எனக்கு ஒரு காதலி இருக்கின்றான் அப்படின்னு அருமையான பாடல். இந்த படத்துல வந்து எம்எஸ்ஓட நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த படத்துல எம்எஸ்ஓட பாடும் அந்த பாடகரோட பெயர் என்ன? இந்த எம்எஸ்ஓட பாடுற அந்த பாடகரோட பெயரை நீங்க தெளிவா போடுங்க. இப்ப அந்த பாடலை நம்ம கேட்கலாம். அருமையான பாட்டு, சூப்பரா இருக்கும், இசையும் மென்மையா இருக்கும். அந்த பாடலை எப்படி பாடியிருக்காங்கன்னு நீங்களும் ஒரு முறை பாடுங்க, கேளுங்க கேளுங்க. காற்றிலே வரும் கீதம் ஆன்லைன் எஃப்எம் ஆன்லைன் எஃப்எம் ஆனொலி ஆனொலி சபரி எஃப்எம் வானொலியில தான் இப்போ ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்களும் கேளுங்க கேளுங்க, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும். கேட்காத பாடல்களை இந்த வானொலியில தான் நம்ம கேட்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, நம்ம இந்த பாட்டை இப்ப கேட்கலாமா?

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:55. நம்முடன் இன்று காற்றிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா வாருங்கள் ஐயா, தொடர்ந்து உங்கள் பதிவுகளை தாருங்கள் ஐயா.
1: தமிழர்களுக்கு வருந்துகிறேன், போன்ற சில கலப்பம் வந்துவிட்டது, அதனால இது பண்ண முடியல, அவங்களால விளம்பரப்ப முடியல, நடக்குது. இப்ப நம்ம கீதனுக்கு ஐயா வந்து வழங்குறாரு.
0: இல்ல இல்ல ஐயா, இருவருமே சேர்ந்து இணைந்து நடத்துவோம் ஐயா. சொல்லுங்களேன், அடுத்த பாடல் என்ன பாடல் என்று சொல்லுங்களேன் ஐயா, தருவோம்.
1: அடுத்த பாடல் வந்து உண்மையே உன் விலை என்ன. இந்த படத்துல இருந்து எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடல். அதாவது நான் முத்தான முத்தான கேள்வி கேட்டதுக்கு சரியான பதில போட்டிருக்காங்க. சோழச்சேரி விஜய் அரசகுமாரும் தேன்மொழியும் கொடுத்திருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இறந்து பாடிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுகள். இப்ப அடுத்த பாடலாம் உண்மையே உன் விலை என்ன. இந்த படத்தின் எத்தனை மாண்டருக்கு
0: எனக்கு ஒரு கேள்வி ஐயா, எனக்கு ஒரு காதலி இருக்கின்றால் இப்ப இல்லை. ஐயோ ஏன் ஐயா விட்டு விட்டீர்களா? கஷ்டகாலம், ஆனாலும் நினைவுகள் நெஞ்சினில் ஐயா சொல்லுங்கள் ஐயா, நினைவுகள் நெஞ்சினில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பு ஐயா, அது மறக்க முடியாது. ஆமாம், ஒரு படத்தில் ஒரு பாடல் வரும், மறக்க முடியவில்லை மறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு பாடல் வரும். அதில் சொல்லுவாங்க ஐயா, முதல் முதலாக வைத்த மீசை முதல் முதலாக, அது மாதிரி முதல் முதலாக காதலித்த அந்த பெண்ணையும் மறக்க முடியவில்லை. சிறப்பு ஐயா, அருமை. நிச்சயமா ஐயா,
1: நிச்சயமா.
0: இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஐயா, ஒன்னும் பிரச்சனை இல்லை ஐயா. இப்போ இது அந்த காதலி இருப்பது வீட்டிற்கு தெரியுமா ஐயா? இப்பொழுது
1: தெரியாது.
0: தெரியப்படுத்துங்களா ஐயா, தெரியப்படுத்துங்கள். எதையும் மறைக்காதீர்கள் ஐயா. சந்தோஷமாக, ஆமா நிச்சயமாக ஐயா, சந்தோஷமாக இருங்கள். நிச்சயமாக கேட்போம் ஐயா. கேளுங்கள் ஐயா,
1: எம்எஸ் விஸ்வநாதன் வந்து பல பாடல் அந்த படத்துல வந்து யார் கதாநாயகன் மட்டும் போடுங்க, எனக்கே தெரியாது, உங்களுக்கு தெரிந்தால் போடுங்களை பார்க்கலாம்.
0: நீங்கள் தானே ஐயா கதாநாயகனே?
1: எனக்கு தெரியல, மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கூகுள் வச்சிருக்கீங்க, எல்லாரும் யாராவது போடுங்க
0: ஐயா. அதற்கு விலையே கிடையாது ஐயா. இது வருகிறது ஐயா,
1: என்னைக்கு விலை இல்லை.
0: ஆமாம், இது வருகிறது. நீங்கள் சொன்ன பாடல் கேட்டு

0: என்ன நேயர் சொந்தங்களே, மனோர் ஐயாவின் கேள்வி, உண்மையே உன் விலை என்ன படத்தின் கதாநாயகன் யார் என்று கேட்டிருந்தார். அதற்கு முன்பு பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் ஒழித்த பாடலுக்கு கைத்தட்டி பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மிக சிறப்பு என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை அருமை மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். அவர்களுக்கு நன்றி. சோலைச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை, அடடா ஆஹா என்றும் பாராட்டினார்கள். ராமராம் மனுஷா அவர்கள், ஏனோ தெரியவில்லை எனக்கு பாடல் கேட்கவில்லை என்று பதிவிட்டார்கள். இப்பொழுது கேட்கிறதா என்று சொல்லுங்கள் நேர் சொந்தங்களே. நிகழ்ச்சியில் மனோர் ஐயா, ஐயா வாருங்கள் ஐயா, தொடர்ந்து உங்கள்
1: கண்மலர் படத்துல இருந்து பாலமல்லி கிருஷ்ண எஸ் ஜானகி பாடிய ஒரு அருமையான பாடல். இப்ப வந்து நம்ம இதுவரைக்கும் வந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில அந்த அவர் பாடிய பாடல்கள் நம்ம கேட்டோம். இப்ப அடுத்தது வந்து நடிகை சரோஜா தேவி அவங்க நடித்த படத்துல இருந்து நம்ம பாட்டெல்லாம் கேட்க போறோம். சரோஜா தேவிய பத்தி நம்ம தமிழ்ல நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விருதுக்கு சொந்தக்காரவங்க, நிறைய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க. அது முக்கியமா மக்கள் திலகம், நடிகர் திலகத்தோட பல படங்கள் நடிச்சிருக்காங்க. 1925 ஜூலை 14 தான் அவங்க மறைஞ்சாங்க. அதனோட நினைவு நாளாக இந்த வருஷம் 26 நம்ம கொண்டாடி கொண்டாடணும். அவங்களோட ஞாபகமா தான் இப்ப இந்த பாடல்கள்லாம் இப்ப வர்ற பாடல்கள் எல்லாமே அடிக்கடி சரோஜா அவர்கள்தான் இப்ப நம்ம கேட்க இருக்கிறோம். இப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப கண்மலர் படத்துல இருந்து பாமாலை நான் தொடுக்க பாமாலை அவர் படிக்க அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படத்துல ஒரு அற்புதமான பாடல், ஜானகி அம்மாவும் இந்த படத்துல பாடியிருக்காங்க. அதனால தான் இந்த பாட்டை நான் முதல்ல எடுத்தேன். இப்ப நீங்க அந்த பாட்டை கேளுங்க.
0: நிச்சயமா கேட்போம் ஐயா. ஐயா, அதுக்கு முன்பு ஒரு சந்தேகம் ஐயா எனக்கு மீண்டும். இந்த பிதாமகன் படத்தில் சூர்யா ஒரு ஏலம் விடுவார். அப்பொழுது வந்து சரோஜா தேவி நடித்த அந்த ஒரு சோப்பு டப்பா என்று, ஆமா, இப்போ சரோஜா தேவி அவர்கள் பயன்படுத்த சோப்பு டப்பாவுக்கு அவ்வளவு மகிமையா ஐயா?
1: அவர் மறக்க முடியாது. சரோஜா பத்தி சரோஜாவோட விளம்பரம் அது மாதிரி அவங்க வந்து கடைசியில வெளிச்சம் இருக்கிற படத்துல கூட சிவாஜி அடம் அடிச்சாரு. அதுல வந்து எப்ப பார்த்தாலுமே கூப்பிடுவாரு, வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் கூப்பிடுவாரு. அதாவது ரவுடி பாள அப்படிம்பாங்க, அதெல்லாம் சொல்லி சொல்லி கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கும் அந்த காட்சி.
0: நீங்க அந்த காட்சி சிறப்பா இருக்கு ஐயா. ஆனாலும் நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு ஐயா, அந்த ஒரு முறை கோபால் அதை சொல்லுங்கள் ஐயா. ரொம்ப நன்றி
1: ஐயா.
0: நிச்சயமா கேட்போம் ஐயா காதல். நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு மேற் சொந்தங்களையே.

0: அழகான அருமையான ஒரு பாடல் ஒலி சென்றது. பதிலின் பக்கத்திலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் சிவசிவ என்று ஈஸ்வரனையும் மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டினார்கள். நெஞ்சாத நன்றிகள். அருமை வாழ்த்துக்களுடன் சோழச்சேரி விஜயாரசுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் உண்மையே உண்மையிலே என்ன படத்தின் கதாநாயகன் ஆர் முத்துராமன் என்று அவர்களும் சோழச்சேரி விஜயாரசுமார் அவர்களும் சரியானுடைய தந்துள்ளார்கள் என்று நினைக்கிறேன். எனக்கும் சரியானுடைய தெரியாது, அவருக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். இது அவரையே கேட்போம். ஐயா, ஆர் முத்துராமன் என்று கூறியிருக்கிறார்கள் ஐயா, சரியா ஐயா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கூறுங்கள் ஐயா, தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை தொடருங்கள்.
1: அடுத்த பாடல். ஹலோ.
0: ஆ, பேசுங்கள் ஐயா, தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை தொடங்குங்கள் ஐயா.
1: அவங்க போட்ட பதிவு அருமையான பதிவு பதிவாக போட்டிருக்காங்க. சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்போ அடுத்த பாடலாக நம்ம கேட்க இருக்கும் பாடல் பாலதி என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்ரீ சுசீலா பாடிய கற்பனையோ கை வந்ததோ இந்த பாடல். இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு போடுங்க, இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு போடுங்க. அப்புறம் கற்பனை என்பது நம்ம எல்லாருக்குமே வரும் ஐயா. ஹலோ.
0: ஆமாம் ஐயா.
1: கற்பனையில வந்து நம்ம ராஜாவாகவும் இருக்கலாம், மந்திரியாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம், பிச்சைக்காரனாகவும் வந்து இருக்கலாம். எது வேணாலும் நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். கற்பனைக்கு வந்து கடிவாளமே போட முடியாது. அந்த மாதிரி ஒரு கற்பனைலாம் காதலனுக்கும் காதலிக்கும் வந்துச்சுனாக்கா அவங்க வந்து வானத்துல பறப்பாங்க, வேற நாட்டுக்கே போவாங்க, அந்த வானத்திலேயே பறந்து போவாங்க. காதல் வந்துருச்சுன்னா இந்த காதலர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரத்தம் கலைச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வந்து கற்பனையிலே என்ன வேணாலும் செய்யலாம், சாதிக்கலாம்.
0: நிச்சயமா.
1: உங்களோட கருத்தை சொல்லுங்க.
0: அது ஒண்ணும் இல்லையா, நீங்க முதலில் நான் அமைதியாக இருந்து விட்டேன் என்று ஒரு குரல் கொடுத்தீர்கள். நான் கற்பனைக்கு சென்று விட்டேனே, அதனால் உங்களை அதனால் என்னால் அதை நீங்கள் சொன்னது என்னால் கவனிக்க முடியவில்லை. பிறகு மீண்டும் ஒரு முறை குரல் கொடுக்கவே நான் என் நிலைமைக்கு வந்தேன் ஐயா. கேக்கலாம் ஐயா. இப்ப ஐயா, மாலதியின் இயக்குனர் யார் ஐயா? படத்தில் சொல்றீங்களா ஐயா? நீங்க
1: எனக்கு
0: அதுதான் தெரியவில்லை. நான் உடனே மாலதி யார் என்றும் அவர்கள் அம்மா அப்பா யார் என்றும் கற்பனைக்கு சென்று விட்டேன் ஐயா. ஆமாம் ஐயா, எனக்கு நீங்கள் உடனே சொல்லிவிட்டீர்கள், மன்னிக்கவும் ஐயா. நான் படத்தின் இயக்குனரை கேட்கவில்லை, இது பாடல் கேட்டு விடுவோம் ஐயா.
1: இந்த படத்துல வந்து ரெண்டு கதாநாயகர்கள், அந்த ரெண்டு கதாநாயகர் மாலதி படத்துல இரண்டு கதாநாயகர்கள் இருக்கிறாங்க, அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
0: மாலதிக்கு ரெண்டு கதாநாயகர்கள்?
1: இல்ல இல்ல, மாலதிக்கு இல்ல,
0: மாலதி படத்துக்கு ரெண்டு கதாநாயகர்கள்.
1: மாலதி படத்துல இரண்டு கதாநாயகர்கள்.
0: அதுதானே ஐயா, அதுதானே ஐயா, அதே தான் நானும் சொன்னேன், கொஞ்சம் மாற்றி சொல்லிவிட்டேன். மாலதி மாலதிக்கு
1: வேற, மாலதிக்கு எத்தனை கதை எத்தனை கதை?
0: நிச்சயமா, மாலதி படத்தில் இரண்டு கதாநாயகர்கள் உள்ளனர், அது யார் யார்
1: என்று
0: நிச்சயமாக சொல்லுவார்கள் ஐயா. விட எனக்கு தெரியாது, நேர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். அதற்கு முன் பாடலை கேட்போம்.

0: அழகான ஒரு பாடல் கேட்டோம் நேயர் சொந்தங்களே. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், ஆம், கே எஸ் கோபாலகிருஷ்ணன் என்று ஐயாவே சொல்லிவிட்டார். சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயா, அழகான பாடல் பதிவு என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் ஜெமினி கணேசன் ரவிச்சந்திரன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. சிறப்பு மற்றும் அவர்களே அருமையான பாடல் என்றும் தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றியும் கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டினார்கள். ரிட்டையர் பெற்ற தீபாகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை, கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். ராமாபுரம் மனுஷா அவர்கள் மிகச்சிறப்பு பாடல், சிறப்பு மிகச்சிறப்பு என்று பாராட்டினார்கள். தொடர்ந்து உங்கள் வர்ணனையை கூறுங்கள் ஐயா.
1: அதாவது அடுத்ததா ஒரு பாடல் இப்ப ஒளிபரப்பு தீபரத்ன ஐயா ஒளிபரப்புவாரு. நான் படத்தை சொல்ல மாட்டேன், அது என்ன படம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பாட்டு வந்து நானலோத்தை ஏன் மறைப்பாய் அப்படின்னு பாட்டு கே சந்திராஜன் பி சுஷீலா பாடிப்பாங்க. அது என்ன படம்ங்கிறத நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு
0: தருங்க. நிச்சயமா நிச்சயமா நீங்க ஐயா எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை ஐயா, உங்களை போல எனக்கு அனுபவம் அவ்வளவு இல்லை ஐயா. ஆனால் உங்களை அனைத்து சொந்தங்களும் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டார்கள் ஐயா. எப்படி ஐயா?
1: இன்னும்
0: நீங்க 1900 இருக்கிறீங்க
1: நினைக்கிறீங்க.
0: ஆமா ஐயா, மகன் தானே தலை குடிந்து கொண்டு வருகிறான். சிலருக்கு வலது கால் எப்படி என்று கூட தெரியாது, ரைட்டா லெப்டா அப்படி சொல்லு அப்படின்றாங்க.
1: அது வேற பாடலை கேட்கலாம், அருமையான பாடல்.
0: நிச்சயமா
1: என்ன பாடலும் கண்டுபிடிச்சு.
0: சரிங்க ஐயா.

மறைப்ப நான் எழுதும் பொன்வோ

0: அருமையான ஒரு பாடல் கேட்டோம் நேர் சொந்தங்களே. இப்பொழுது பதிவு. ஐயா, மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா, 1970 இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன், அதற்கு முன்பு ஒழித்த பாடலுக்கு பதில் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஜெமினி ரவிச்சந்திரன் என்றும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களும் தெரிவித்து இணைந்துள்ளார். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், உயிர் நாணமா? உயிர் சரியான விடை. உயிர் என்பது சரியான விடையை தேன்மொழி முருகன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அருமையான பாடல்களும் அரிதான பாடல்களும் அள்ளித்தருகிறார் மனோகர் அண்ணா. நன்றி தெரிவித்துள்ளார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் ஐயா, தொடர்ந்து உங்கள் பதிவுகளை.
1: சரோஜா தேவியை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு அபிநய சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அதுலயும் இன்னொருப்பட்டும் இருப்பாங்க, கண்ணாவையும் இருப்பாங்க. கண்ணு அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் கண்ணு தெரிஞ்சு பாத்திருக்கேன் அவங்க கண்ணெல்லாம். அதனால அந்த கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு
0: ஒரு பாடல் வர சொல்ல. அந்த என்ன பாடல் ஐயா? அந்த கண்ணாண்ட வச்சுட்டு சிட்டு குருவி அப்படி என்று அந்த விரலை பட்டாம்பூச்சி பறப்பது போல் அந்த விரல்களை காண்பிப்பார்கள். அது
1: நான்
0: ஆமாம் சிறப்பு ஐயா.
1: கையில
0: ஆமாம்
1: அது மாதிரி செய்வாங்க. அப்புறம் வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து நகை போட்டுக்கிறது, அதாவது எப்ப பார்த்தாலும் அலங்காரத்துலதான் இருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலுமே சரோஜா தேவி ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் எல்லா நடிகரும் வந்திருப்பாங்க. அப்ப பக்கத்துல சரோஜா தேவி உட்காந்துருப்பாங்க, சிவாஜி உட்காந்துருப்பாராம். பக்கத்துல இருக்கிற இன்னொரு நடிகர்கிட்ட சிவாஜி ரகசியமா சொல்லி வரான், பாரு என்ன எவ்வளவு நகை அள்ளி போட்டு வந்துருக்கா பாரு, இவ வந்து பெரிய நடிகையா, அதுக்குன்னு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு வந்திருக்காருன்னு கிண்டலா சொல்லுவாராம். அதுக்கு இவங்க சொல்லுவாரு, நான் நீங்க சொன்னதை நான் கேட்டுட்டேன், படத்துலதான் வந்து இவ்வளவுதான் பொண்ணு இப்படித்தான் பொண்ணு அளவோட பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழையா இருக்கு, அதெல்லாம் போட விட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்தா தான் அள்ளி போட்டுக்கிட்டுறாருனா எங்க சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் போட்டு வரதுக்குட்டாலே சரி போட்டு வர்றேன், எவனா தீடம் தூக்கி போற போறவன் அப்படியே அப்படியே கிட்ட பண்ணிக்குவாங்க ரெண்டு பேரும். அப்படி ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு நான் இது பண்ண கையில கடிச்சு இல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க, அப்படியே அழகா இது பண்ணிட்டு பாருங்களா. இப்ப நம்ம வந்து பத்து மாத பண்றதுல படத்துல இருந்து பூ மாலை ஒன்று அந்த பாட்டு திக்கியும் பிசுலாவும் பாடிட்டாங்க. இந்த படத்துல ராஜஸ்ரீயோட பாடுவாங்க. ஆனா வந்து இந்த படத்துல ஒரு இது என்னன்னாக்கா, எப்படி ரெண்டு பேரும் தோழியார் அடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து இதுல அவங்க வீட்டுக்கு எப்ப வந்தாலும் பெங்களூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்தாங்களோ அவங்க வீட்டுல தான் தங்குவாங்களாம். அப்படி ஒரு ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பழக்கம், அந்த மாதிரி எல்லாம் பழகிருக்காங்க. இந்த பத்து மாத பழக்கம், இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு கண்டுபிடிச்சு போடுங்க.
0: என்ன நேர் சொந்தங்களே, பத்து மாத பந்தம் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார் என்று கேள்வி கேட்டுள்ளார் ஐயா அவர்கள். கண்டுபிடித்து கூறுங்கள் நேர் சொந்தங்களே.

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பதிவின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், மதுரை வருவதற்கு முன் தேன்மொழி முருகன் அவர்கள், லவ் பேர்ட்ஸ், ஆஹா அதே தான்.

நன்றி ஐயா, நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், பழமையான பாடல் என்றும் இனிமை என்று பாராட்டினார்கள், அருமையான பாடல் என்றும். மதுரை மாவட்டத்தில் அழகர் ஐயா அவர்கள், கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகள் அந்த பாடல் ஒளிச்சென்றது என்றும் சிறப்பாக பதிவிட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்கள் நிகழ்ச்சியை தொடங்குங்கள் ஐயா. நிச்சயமா ஐயா, பெண் என்றால் பெண் என்ற திரைப்படத்தில் இரண்டு கதாநாயகிகள், ஹீரோயின் யார் யார் என்று கேட்டிருக்கிறார், கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களை.

0: அழகான ஒரு பாடல் கேட்டு பகிர்ந்தோம். அதற்கு முன்பு விடை தந்துள்ளார்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சரோஜா தேவி சி ஆர் விஜயகுமாரி என்று பதிவிட்டுள்ளார்கள் ஐயா. சரியான பதில், சிறப்பு ஐயா. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ராமபுரம் அனுஷா அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள், அருமையான பாடல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் என்றும், நன்றி ஐயா என்றும் பாராட்டியுள்ளார்கள். ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். மதுரை மாவட்டத்தாடி அழகர் ஐயா அவர்களும் சரோஜா தேவி விஜயகுமார் என்று சரியானுடைய தந்துள்ளார், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள். விஜயகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டுகிறார்கள். மற்றும் மதுரை மாவட்டத்தாடி அழகர் ஐயா அவர்கள் பாடலுக்கு அந்த படத்திற்கான மேலும் ஒரு குறிப்பு. இந்த படம் ஜனவரி 14, 1967 இயக்குனர் ஆரூர் தாஸ் இயக்கத்தில் அருமையான படப்பாடல், அருமை நன்றி வாழ்த்துக்கள் ஐயா என்று அந்த படத்திற்கான மேலும் ஒரு தகவலை தந்துள்ளார், அவருக்கு நன்றி நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் ஒலித்த பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள் ஐயா, அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடருங்கள் ஐயா உங்கள் தொகுப்பை. ஐயா சொல்லிட்டு போங்க ஐயா, ஒரே ஒரு பதில். படமா பாசமா ஐயா?
1: எனக்கு படம்
0: ஐயோ பாசம் இல்லையா ஐயா?
1: எல்லாத்தையும் சாதிக்கலாம், பாசம் இல்லையா அப்புறம்?

பணமா பாசமா என்று சொன்னீர்கள் ஐயா, பணமா பாசமா என்று நீங்கள் பணம் என்று அழகாக சொல்லிவிட்டீர்கள் ஐயா. இப்பொழுது அவசர அவசரமாக வருகிற செல்கிறேன் என்று பணத்திற்காக ஐயா. அதுதான் ஐயா, பணம் பணம் வாங்கத்தர செல்கிறீர்கள். அப்ப பாசத்திடமிருந்து ஒரு அழைப்பு, அதனால தான் செல்கிறீர்கள். அப்ப பணம் இல்லை பாசம் என்று மறுபடியும் வந்து விட்டீர்கள். போலியான உறவு இல்ல ஐயா. பணமா பாசமா திரைப்படத்தின் வில்லியாக நடித்திருக்கும், அதாவது சரோஜாதேவியின் அம்மாவாக நடித்திருப்பவர் யார், அதுதான் கேள்வி. இது பாடல்

பரமா பாஸ்மா என்ற திரைப்படத்தில் அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நேர் சொந்தங்களே, பகிரின் பக்கத்தில் இணைந்து இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இதே ராகம் நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இன்று இதே ராகம் நிகழ்ச்சி பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கோவை காயத்ரி அவர்களுடைய விருப்பத்தில் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. வழங்குபவர் ராமபுரம் மனுஷா அவர்கள். பாடல்களை கேட்டு பதிவிட்டு உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிங்கள் நேர் சொந்தங்களே. ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி முருகன் அவர்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி, மனதை தொட்ட பாடல் என்று பாராட்டினார்கள். அருமையான பாடல் என்றும் ராமபுரம் அனுஷி அவர்கள் நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி மிக்க நன்றி என்றும் நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷி அவர்கள் கற்பராராதனை நிகழ்ச்சிக்கு ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். சொலைச்சேரி விஜயஹர்ஷ்குமார் அவர்களும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். விடையை ஒருவரும் சொல்லவில்லை, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எனக்கும் விடையை தெரியாது என்பதை தெரிவித்து கொண்டு நேர் சொந்தங்களே, இதுவரை சபரி வானொலி வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சி அழகாக தொகுத்து சென்றார் தஞ்சாவூர் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நாளை ஆடி வள்ளி, ஆடி மாதம் பிறக்கிறது அம்மனுக்கு உகந்த நாள் என்று கூறுவார்கள். அந்த அம்மனுக்கு உகந்த நாளில் இன்று ஒரு பதிவு எனக்கு கிடைத்துள்ளது, பகிர்ந்து கொள்கிறேன் நேர் சொந்தங்களே. அகிலத்தை காக்கும் அன்னையின் அதி அற்புதம் வாய்ந்த முக்கியமான 10 வித தோற்றங்களும் பெயர்களும், அதி அற்புதம் வாய்ந்த முக்கியமான 10 வித தோற்றங்களும் பெயர்களும் பார்ப்போம் நேர் சொந்தங்களே. மாதங்கி, மாதங்கி என்று என்றும் உயர்நிலையில் இருப்பவள், அனைத்து கேடுகளையும் தனதாக்கி நன்மையை பிறருக்கு அருள்பவள் மாதங்கி. இரண்டாவது புவனேஸ்வரி, மென்மையான இதழுடையவள், பூமியை காப்பாற்றும் நாயகி, மனதில் ஏற்படும் எண்ணங்களுக்கு காரணமானவள், அழகும் சுந்தர வதனமும் நிறைந்தவள் புவனேஸ்வரி. பகுலாமுகி, பயங்கர ஆயுதங்களை தாங்கியவள், முட்கள் நிறைந்த கதாயுதம் இவளின் பிரதான ஆயுதம், எதிர்பாராத நிலையில் அசுரர்களை கதாயுதத்தால் தாக்குபவள், வேகமான பயணத்தால் எதிரிகளின் குழப்பத்திற்கு காரணமானவள் பகுலாமுகி. திரிபுர சுந்தரி, 16 வயது கன்னிகையின் உருவை கொண்டவள், புதிய சிந்தனை மற்றும் புதிய கோட்பாடுகளின் மொத்த உருவம், என்றும் பிறருக்கு நுட்பமான ஞானத்தை வழங்கியவள், சிவனின் உடல் அமர்ந்து தியானிக்கும் உருவம் இவளுடையது திரிபுர சுந்தரி. தாரா, நட்சத்திரத்தைப் போல ஒளி வீசுபவள், தனது மகாசக்தியை உள்ளே வைத்து எளிமையாக காட்சியளிப்பவள் தாரா. கமலாத்மிகா, தாமரையில் உறைபவள் என பொருள், அனைத்து சக்தியின் கிரியாசக்தியாக திகழ்பவள், அழகும் செல்வமும் நிறைந்தவள், இவளின் வடிவத்தையே லட்சுமியாக வணங்குகிறோம். வெள்ளை யானை சூழ வலம் வரும் நாயகி கமலாத்மிகா. காளி, கரிய நீல நிறம் கொண்டவள், வேதத்தில் அதர்வன வேதத்தை குறிப்பவள், மயானத்தில் உறைபவள், வெட்டுண்ட உடல்களை ஆடையாக அணிபவள், அடிமேல் அடியெடுத்து மிக மெதுவாகவும் ஆக்ரோஷமாகவும் நகர்பவள், சிவனை பாதத்திற்கு அடியில் வைத்திருக்கும் குரூரமான அமைப்பு காளியின் உருவம் என்று காளிக்கும். சின்னமஸ்தா, தலையற்ற உடலுடையவள், தலை கழுத்து பகுதியில் இருந்து வரும் இரத்தத்தை தனது கைகளில் உள்ள பாத்திரத்தில் பிடிக்கும் உருவம் இவளுடையது ஆண் பெண் உடலின் மேல் நர்த்தனமாடும் நிலையில் காட்சியளிப்பவள் சின்னமஸ்தா. தூமாவதி, கைகளில் முரத்துடன் விதவை கோலத்தில் அமர்ந்திருப்பவள், வெள்ளை நிற ஆடையும் நகைகள் இல்லாத விரிந்த தலையும் கொண்டவள், கையில் புகை கக்கும் பாத்திரம் உடையவள், கொடுமையான மற்றும் தொற்று நோய்களுக்கு காரணமானவள் தூமாவதி. நிறைவாக திரிபுர பைரவி, பைரவி என எல்லோராலும் அழைக்கப்படுபவள், கழுதையின் மேல் அமர்ந்து குரூரமாக காட்சியளிப்பவள், கருநீல நிறத்தில் உடலும் பெரிய போர்வால் கைகளிலும் கொண்டவள், முகத்தில் அழகும் உடலில் ஆவேசமும் கொண்ட வித்தியாசமான உருவ அமைப்பு கொண்டவள். தசமகா வித்யாவில் ஒவ்வொரு சக்தியின் உருவங்கள் விளக்கப்பட்டாலும் நிதர்சனத்தில் இவர்களுக்கு உரு கிடையாது, அவர்களின் செயல்களை விளக்கவே உருவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் நாளை ஆடி வெள்ளியை முன்னிட்டு எனக்கு கிடைத்த தகவலை பகிர்ந்து கொண்டேன். தெரிந்தவர்களுக்கு மகிழ்ச்சி, தெரியாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். நானும் தெரியாது, எனக்கு தெரிந்து கொண்டேன். நன்றியுடன். இதுவரை சபரி வானொலி வழங்கிய காற்றினிலே வரும் கீதம் நிகழ்ச்சியில் பாடல்களையும் புதிர்கான விடையிலையும் தந்த அதுநேர் நெஞ்சங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு
எனக்கும் வாய்ப்பளித்த ராமர் அனுஷா அவர்களுக்கும் கும்பகோணம் மனோர் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வளம் வர இருக்கின்றது. வெண்ணிலா என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள். இந்நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் ஆனந்த கும்மி இந்த படத்திலிருந்து ஓ வெண்ணிலாவே வா ஓடி வா, ஓ வெண்ணிலாவே வா ஓடி வா. இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி. இதோ இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான ஒரு பாடல் ஆனந்தகும்மி என்ற படத்தில் இருந்து பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் மலர் தூவி கைகூப்பி நம் நிகழ்ச்சிக்கு இணைந்துள்ளார்கள். நன்றி. ஆனந்தகும்மி படப்பாடல் ஓ வெண்ணிலாவே பாடல் அழகு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மற்றும் அகிலா ஸ்ரீதர் அவர்கள், ஆனந்தகும்மி பிரமாதமாக இருந்தது என்று பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு விஜய் அரசுகுமார் அடடா ஆஹா என்றார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள், ஆரம்பமே ஆனந்தம் கும்மி பாடல் படப்பாடல் அருமை, பாடல் தேர்வு அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். ஆனந்த கும்மியாக ஒரு குரூப் டான்ஸ் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு அடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த படத்திலிருந்து வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுது. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன், சுசிலாமா குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். சுசிலாமும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள். மெல்ல திறந்தது கதவு என்று பூனை வடிவத்தில் மெல்லமாக கதவை திறந்து செல்லமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். யார் வருகை என்று தெரியவில்லை. நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள். நிலவு பாடல்களா? காயத்ரி மேம் இதய ராகத்தில் சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். ஆமாம் ஆமாம், நன்றி. அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள். வா வெண்ணிலா, உன்னைத்தானே கீதநேசன் ஐயா பாட சொல்கிறார் என்று ஒரு பதிவு. சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. அருமையான பாடல், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய் அரசகுமார் அவர்கள். வா வெண்ணிலா, அழகான பாடல், சூப்பர் என்றும் இதயணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நன்றி. தேன்மொழி அவர்கள். மகேஷ் போட்ட பதிவுக்கு பூனை வடிவத்தில் வந்ததற்கு கடுப்பேறி இருக்கின்றார்கள். பூனை என்றாலே நம் தேன்மொழிக்கு அலர்ஜி. சிறப்பு சிறப்பு. பாதி பூனை வெளியே, பாதி பூனை வெளியே உள்ள இப்படிப்பட்ட அலங்கோலமாக இருக்கின்றது அந்த போஸ்டர். சூப்பர். அடுத்து ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாடல் மிகவும் அருமை என்றும் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள். மெல்ல கதவை திற, இல்லை என்றால் தேன்மொழி அக்கா கிட்ட சொல்லி விடுவேன் அப்படி என்று ஒரு நகைச்சுவை. ஏன் தம்பி தேன்மொழி பாவம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம அக்கா இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க சரிங்களா. சரி, ஒரு நகைச்சுவையான பதிவு தான், யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தால்தான் சிறப்பாக இருக்கும், கேட்பதற்கும் படிப்பதற்கும் பார்ப்பதற்கும், அவ்வளவுதான். சரி நேயர்களே, நிகம் நிகழ்ச்சிக்குள் வருவோம். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்களின் தொகுப்பில் வெண்ணிலா என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு வருவோம். தாலாட்டு பாடவா. இந்த படத்திலிருந்து வெண்ணிலாவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்னவோ, எனக்கு காலையில் என் வானொலி என்னுடைய கைபேசி எனக்கு பிடிக்கலையா அதுக்கு பிடிக்கவில்லையா என்று தெரியவில்லை. அறக்குறையாக நிகழ்ச்சியை நடத்தினேன். அடுத்த நிகழ்ச்சியை நம் ஐயா கீதநேசன் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள். காலையில் 10 மணிக்கு வந்த ஒரு நிகழ்ச்சி, காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சி. சரி பரவாயில்லை, எப்படியும் நல்லபடியாக முடிந்தது அந்த நிகழ்ச்சியும் பாராட்டு. இதோ பாடலுக்குள் செல்வோம். தாலாட்டு பாடவா. இந்த படத்திலிருந்து வெண்ணிலாவுக்கு வானத்தை பிடிக்கலையா, அருண்மொழி ஜானகி குரல். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. அருண்மொழி ஜானகி குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், ஆஹா ஆஹா என்ன அழகான பாடல், வெண்ணிலாவுக்கு வானத்தை பிடிக்கலையா என்று இதயம் கடிந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துள்ளார் பாடலுக்கு. நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரி, எனது விருப்ப பாடலை கேட்டு ரசித்து மற்றும் பதிவிடும் எனது அருமை சபரி சொந்தங்களுக்கு மிகவும் நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டார்பட்டி தீபாகுமார் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. சூப்பர் சாங் என்றும் இதயங்கணிந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். அடுத்து தேன்மொழி அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் ஆஹா அருமை என்றும் பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரிக்கு பொன்னாடை போர்த்தி பரிசளித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், வெண்ணிலாவுக்கு என்னை பிடிக்கவில்லையா என்று ஒரு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆடுங்கள் ஆடுங்கள். அடுத்து வெண்ணிலாவுக்கு பாடல் கேட்டு உறங்கிவிட்டேன். ஆஹா உறங்காதீங்க ஐயா, உறங்காத தம்பி, இன்னும் எவ்வளோ பாடல் இருக்கே, அருமையான பாடல் தான் வல்லவாறு இருக்கின்றது. உறங்கிவிட்டால் எப்படி, எனக்கு இங்கு உறக்கம் வந்துவிடும். நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள், தனது உடல்நிலை சரியில்லாத போதும் கூட இசை மீதான தனது ஆர்வத்தால் நமது அனுசுயா அக்கா சிறப்பான நிகழ்ச்சி தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மிக்க நன்றி அக்கா, அனுசுயா அக்கா என்று. பரவாயில்ல, நன்றி நன்றி சகோதரி. ஏனென்றால் ஆர்வம் என்று சொல்வதை விட நம் சபரி வானொலி சொந்தங்களுடைய சந்தோஷத்திற்கு பிறகுதான் எல்லாமே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தணும், அந்த சந்தோஷத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சரி, பரவாயில்லை, நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஜானி என்ற படத்திலிருந்து என் வாழ்விலே ஒரே வெண்ணிலா, ஜென்சி குரலில் இதோ இந்த பாடல்.

ஜென்சி குரலில் ஒரு அழகான அருமையான ஒரு மென்மையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசகுமார் அவர்கள் கை கொடுத்து பாராட்டி மிக சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்று கை கொடுத்து அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி சகோதரி. மகேஷ் தம்பி அவர்கள் அழகான ஒரு எப்படி சொல்வது கலர் கலராக பூக்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஏதோ ஒரு சின்ன எழுத்தில் இருக்கின்றது, அது எனக்கு சரியாக என் கண்களுக்கு ஒரே வானிலே ஒரே வெண்ணிலா என்று ஒரு பதிவு. அடுத்து அதே பதிவுதான், என் வானிலே ஒரே வெண்ணிலா என்று ஒரு வெண்ணிலாவுக்குள் ஒரு வெண்ணிலாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. தேன்மொழி அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் அருமை சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட என் அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்து எஸ்பி பாலசுப்பிரமணியன் சொன்னல்லதா, இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் ஏனம்மா. இந்த பாடலின் இடம்பெற்ற படம் காலமெல்லாம் காதல் வாழ்க. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள், காயத்ரி அவர்கள் போட்ட பதிவு, மகேஷ் தம்பி போட்ட பதிவுக்கு, மகேஷ் சகோதரரே, தாங்கள் அனுப்பும் ஸ்டிக்கர்கள் எல்லாம் சூப்பராக உள்ளது, சூப்பர் சூப்பர். ஆமாம், ஃபோனில் லாங் ஆகுது, அது யாருக்கு தெரியாது, ஃபோனில் லாங் ஆகும் நேர்களுக்குத்தான் தெரியும் இந்த ஸ்டிக்கருங்கள். சரி சரி, பரவாயில்லை. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், சூப்பர் சூப்பர் என்றும் இதயணிந்த வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு திருஷ்டி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இரண்டு கையை சொடக்கெடுத்து, சூப்பர் சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், மனதை தொட்ட பாடல், அருமையான பாடல், பாடல் இனிது, நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு மகேஷ் தம்பி, வெண்ணிலாவே வெண்ணிலாவே, உன்னுடைய கூந்தலுக்கு பூச்சோடுவா என்று பூக்கொத்து எடுத்துக்கொண்டு வருகிறார். வாங்க வாங்க, போய் உங்களுடைய மடையை கவிதாவுக்கு சூட்டுங்கள். நன்றி நன்றி. அடுத்து கோவை பத்மா அவர்கள், பாடல் மிக அற்புதம், தேர்வு செய்த காயத்ரி சகோதரிக்கு பாராட்டுகள், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அகில ஸ்ரீதர் அவர்கள், பாடல் தேர்வு அருமை, வாழ்த்துக்கள் காயத்ரி சகோதரி என்று பாராட்டி உள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், என்னது இது, கடவுளே, அவருடைய கவிதாவை கண் ஸ்கூட்டியில் ஏற்றி கொண்டு வெண்ணிலாவை பார்க்க செல்கிறார்கள், பறந்து பறந்து. மகேஷ் தம்பி அவர்கள் அருமை. பத்மா அவர்கள், அனுசியா மேம், தங்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள், உடல்நிலை நன்றாக இருக்கிறீர்களா, மிக்க நன்றி என்று பாராட்டி உள்ளார்கள். பரவாயில்லை சகோதரி, ஓரளவுக்கு தேறி கொண்டிருக்கின்றது, அவ்வளவுதான். ஏனென்றால் இரண்டு நாட்களாக ஒரு பத்தியம், உப்பில்லாத பத்தியம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். இன்னொரு இரண்டு நாட்களில் சரியாகிவிடும் என்று எதிர்பார்ப்போம். உடல் நலம். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் சரவணப்பட்டி கோவை காயத்ரி அவர்களின் இதய ராகம் நிகழ்ச்சியில் வெண்ணிலா என்ற ஒரு சில படப்பாடல்கள் நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் மனுசையா. பாடலை கேட்டு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகர் அண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:38. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அரங்கேற்ற வேலை, இந்த படத்திலிருந்து ஆகாய வெண்ணிலாவே, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான மென்மையான குரல் கேஜே இயேசுதாஸ் மற்றும் குமாரமணன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சரியான பாடல் வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர் ஆகாய வெண்ணிலாவே பாடல் மிகவும் அருமை அருமை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். பூ கொத்துக்களை கொடுத்து அருமை. பத்மா அவர்கள் கோவை பத்மா அவர்கள் ஆகா அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. மகேஷ் தம்பி அவர்கள் ஆகாய வெண்ணிலாவை பாடலுக்கு உன்னை பார்க்க ஆகாயத்தில் வருகிறேன் என்று கவிதாவை தேடிக்கொண்டு போகிறார்கள். அவர் வீட்டில்தான் இருக்கின்றார்கள். அருமை அருமை. ஆகாயத்தில் யார் இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. இது தெரிந்தால் கவிதாவுக்கு உன் மண்டை பொளந்து விடுவார்கள். ஆகாயத்தில் யாரை தேடிக்கொண்டு போகிறீர்கள், நான் இங்கிருக்கின்றேன் அல்லவா என்று. சிறப்பான ஒரு பதிவு, சூப்பர். அடுத்து ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அவர்கள் அசத்துறீங்க சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதமை கலைந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மின்சார கனவு இந்த படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணைத்தாண்டி வருவாயா, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர் மனதை தொட்ட பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்று ஸ்டாரன் வழங்கியுள்ளார். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், வெண்ணிலவே வெண்ணை தாண்டி வந்துவிட்டது நம் இதய ராகத்தில் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. மின்சார கனவு மின்சார தாண்டும் இல்லை என்று ஒரு எங்க ஸ்கிப்பிங் எப்படி இருக்குது? உங்கள் ஸ்கிப்பிங் நல்லா தான் இருக்குது, மெல்லாந்து விழுந்தால் தான் தெரியும் உங்களுடைய ஸ்கிப்பிங் எந்த அளவில் இருக்கும் என்று. மகேஷுடைய பதிவது சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், வெண்ணிலாவே தலைப்பு பாடல்கள் அனைத்துமே அருமை, தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களுக்கா என்று இணைந்துள்ளார்கள். நிலவை மையமாக கொண்ட பாடலா, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். ஒரு நன்றி. அடுத்து பத்மா அவர்கள், எனக்கு பிடித்த பாடல் வெண்ணிலாவே, நன்றி சகோதரி, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டி அத்தனை நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இப்பொழுது ஒலித்த பாடலுக்கும் அதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு முன்பு ஒரு நானே ஒரு தவறுதலாக ஒரு பாடலை படம் பெயரை சொல்லிவிட்டேன். பாடல் கரெக்டாக தான் வந்தது. வெண்ணிலவே வெண்ணிலவே நல்ல நேரம் பார்த்து வா அப்படின்றது ஹரிஹரன் பாடிய பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற படம் கண்ணன் வருவான் என்ற படத்தில் ஒலித்தது. நான் காலமெல்லாம் வாழ்க என்று தவறுதலாக சொல்லிவிட்டேன், மன்னியுங்கள் நமது சகோதர சகோதரிகளே. இதோ மெல்ல திறந்து காலமெல்லாம் காதல் வாழ்க இந்த படத்திலிருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்கம் ஏனம்மா, எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னலதா குரலில் இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். இதை தான் நான் படமும் பாடலும் மாற்றி சொல்லிவிட்டேன், மன்னிக்க வேண்டும். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான ஒரு ஆர்ப்பாட்டமான பாடல் ஒலித்துச்சிருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சொன்னல்லதா குரலில், காலமில்லாம் காதல் வாழ்க இந்த படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மகேஷ் தம்பி அவர்கள், எனக்கு வெக்கமாக இருக்கு என்று கண்ணை மூடிக்கொண்டு ஒரு அழகான ஒரு வெக்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார். சிறப்பு சிறப்பு, இப்படியெல்லாம் கூட இருக்குமோ வெட்கம்ன்றது சிறப்பு. அகில ஸ்ரீதர் அவர்கள், வெண்ணிலாவே உற்சாகமான குரலில் உலா வந்தது, பாராட்டில் நீராடி வந்ததோ என்று ஒரு அழகான அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டு உள்ளார். சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், ஐயோ என்ன ஒரு வெட்கமம்ப்பா, சரி சரி வெட்கப்படுங்க, சூப்பர். அடுத்து அறிவழகன், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், வெண்ணிலாவுக்கு அழகாய் ஜொலி, வெண்ணிலாவு அழகாய் ஜொலிக்கிறது பாடல் வழியே, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், வெண்ணிலவு அழகாய் ஜொலிக்கிறது பாடல் வழியே, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி மிக இனிமை இந்த பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி, எப்படி சொல்வது, அவருடைய ஃப்ரெண்டு என்று நினைக்கிறேன், அவருடன் கட்டி அணைத்து அழகான பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் இருவர்களுமாக. சிறப்பு, சூப்பர், கிரேட் என்றும் பாராட்டி உள்ளார்கள் தேன்மொழி சகோதரி அவர்கள், நன்றி. அடுத்து ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதை கொள்ளையடித்து சென்றது. வெண்ணிலவு பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது. பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரி அக்கா அவர்களுக்கும் எங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதை தொகுத்து வழங்கும் அனுசியா மேம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி நன்றி காயத்ரி, சாரி சரவணப்பட்டி ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்களுடைய தொகுப்பது. நன்றி நன்றி சகோதரி. தேன்மொழி அவர்கள், அன்பு சகோதரி காயத்ரியைதான் என்று பாராட்டி உள்ளார்கள். ரெண்டு சகோதரி ஒரு சகோதரிகள் தான், பரவாயில்லை, எல்லாம் எனக்கு சகோதரிகள் தான், தம்பிகள் தான், சகோதரர்கள் தான். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று கோவை சரவணப்பட்டி காயத்ரி சகோதரி அவர்களுடைய விருப்பத்தில் வெண்ணிலா என்ற சொற்களில் ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள், கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மாணவர்களுடன் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். நாளை உனது நாள் இந்த படத்திலிருந்து, வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது. இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் இவர்கள் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ. வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது பாடலின் இடம்பெற்ற படம் நாளை உனது நாள். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். கேஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், சென்னை பாரதி தனபால் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, ஒலித்த பாடலுக்கு அருமை, இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. வாருங்கள் சகோதரி, எப்படி இருக்கீங்க? நன்றி. அடுத்து சோழச்சேரி தேன்மொழி அவர்கள், உடம்பு தான் சரியில்லையே, ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுப்போம் என்று தன்னை கூட எண்ணாமல் சபரி சொந்தங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் அனுசயா அக்காவுக்கு நன்றி நன்றி. உங்கள் உடம்பை சீக்கிரம் சரி செய்யுங்கள் என்று ஒரு அழகான ஒரு எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பு சிறப்பு சகோதரி. என்ன பண்ணுறது, மணி 3 மணி, பிற்பகல் 3 மணி, ஆனால் அந்த இதயராகம் நிகழ்ச்சி தான் எனக்கு என்னுடைய ஞாபகத்தில் வருகிறது. ஆகையால் அதை தடுக்க இயலவில்லை. பார்ப்போம், இப்படிப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கும் வரை எந்த ஒரு கவலையும் கிடையாது. சரி, என்னுடமையும் பார்த்து கொள்கிறேன், உங்களையும் நான் சந்தோஷப்படுத்துவேன். சரிங்களா, நன்றி. அடுத்து பாரதி தனபால் அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். சென்னையைச் சேர்ந்த பாரதி தனபால் அவர்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள், மகிழ்வும் அன்பும் நன்றி என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள், வெண்ணிலா இன்று இதயராகத்தில் வந்து விட்டது காயத்ரி அக்கா அவர்களால் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள், உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், அவர் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விட்டார். பூனையாக ஆடிக்கொண்டு வெண்ணிலாடுது கண்ணிலே ஆடுது. சரி சரி, ஆடிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் ஏதோ ஒரு எந்த ஒரு பூனைச்சு குட்டியத்திலேயே மிதித்து விட்டாரோ என்னவோ தெரியவில்லையே, ஐயோ பாவம். சரி சரி, ஏதோ பண்ணுங்க. ரெட்டியார்பட்டி தீபா குமார், கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. அகில ஸ்ரீதர் அவர்கள், வெண்ணிலா ஓடுது ஓடி பிடிங்களேன் யாராவது என்று பாராட்டியுள்ளார். அவர் அவர் இதயத்தில் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது, யாரும் பிடிக்க வேண்டாம். அடுத்து ஜோடியாக வெண்ணிலா ஓடுது கண்ணிலே ஆடுது என்று மகேஷ் தம்பி ஆடிக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பு. தேன்மொழி அவர்கள், இந்த பூனை திருந்து திருந்தது ஐயோ, கண்டிப்பாக தேன்மொழி சகோதரி நிஜமாக சுட்டு போட்டால் கூட இது திருந்துவே திருந்தது இந்த பூனை. நாம் தான் இந்த பூனையை சுட்டு சாப்பிடணுமே தரும், அது திருந்தாது. சிறப்பான ஒரு பதிவு மகேஷ் தம்பிக்கு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், வெண்ணிலா ஓடுது பாடல் இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆ வந்துட்டார் ஐயா, வந்துட்டார் மகேஷ் தம்பி அவர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் அனுசியா அம்மா, 2 நாள் ஆகிவிட்டது, நான் பிளாக் டீ கூட குடித்து விட்டு குடிக்க பத்தியத்தில் இருக்கின்றேன் தம்பி, என்ன செய்வது. சரி, கண்ணால் பார்த்தாவது அந்த ஆசையை தீர்த்து கொள்கிறேன். மகேஷ் தம்பி அவர்கள், தேன்மொழி போட்ட பதிவுக்கு ஐயோ எப்படி இது, பூனையா, பூனை தான் பதுங்கும், வேற எதுவோ கண்முன் கொண்டு வந்துள்ளார். நான் அதை சொல்ல விரும்பவில்லை, நேயர்களை பார்த்து கொள்வார்கள். சிறப்பு தேன்மொழி அவர்கள், மகேஷ் தம்பி போட்ட பதிவு, எனக்கு என்ன செய்வது, சிரிப்பு தான் வருகிறது, என்ன செய்வது, சிரிப்பு வரும் எனக்கு இங்கே அடக்க முடியவில்லை, என் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கின்றது, இங்கு நான் வைத்தியத்தில் இருக்கின்றேன். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இதோ இந்த பாடலுக்கு வருவோம். அமரன் படத்தில் இருந்து வெண்ணிலாவுக்கு சாரல் நீ, இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் யார் என்று கண்டுபிடியுங்கள் நேயர்களே, எனக்கு தெரியவில்லை. இதோ இந்த பாடல், அமரன் படத்திலிருந்து வெண்ணிலாவுக்கு சாரல் நீ, இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள் பதுங்கியிருந்தார்கள் அல்லவா, அதற்கு தேன்மொழி அவர்கள் எங்கள் வீட்டு ஜிம்மி மாதிரியே இருக்குது, சூப்பர் சூப்பர், நன்றி. உங்களுக்கு தான் தெரியுமா மகேஷ் பதிவு போட, எங்களுக்கு தெரியாதா? அடுத்து தேன்மொழி அவர்கள் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நீங்கள் பதிவிட்ட பாடல் அனைத்தும் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சூப்பர் கிரேட் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி அவர்கள் சூப்பர் என்றும் மனதை தொட்ட பாடல் என்றும் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், நான் இந்த அமரன் படத்தில் வெண்ணிலாவுக்கு சாரல்லி அந்த பாடலை பாடியவர்கள் யார் என்று கேட்டேன் அல்லவா, அதற்கு கபில், கபிலன், ரக்ஷிதா, சுரேஷ் இந்த நால்வரும் பாடியிருப்பாங்க போல இருக்கு பாடல், சூப்பர் சூப்பர். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் வெண்ணிலவு இன்பச்சாரலாய் ஆடுகின்ற ஊஞ்சலாய் அமைந்தது என்று ஒரு அழகான ஒரு பதிவு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயங்கணிந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து வானத்தைப் போல இந்த படத்திலிருந்து காதல் வெண்ணிலா கையில் சேருமா, எப்படி சேருமோ சேராதோ எனக்கு தெரியவில்லையே. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் நேயர்களே.

0: என்ன நேயர்களே, அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள் காதல் வெண்ணிலா கையில் சேருமா என்று அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் ஒரு சிறப்பாக ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு ரிட்டையர்ட் சார் தீபகுமார் அவர்கள் வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அழகாக இருவர்களாக அவரும் அவருடைய சித்தியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அழகாக கட்டிப்பிடித்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். மகிழ்வும் அன்பும் நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர் காதல் வெண்ணிலா இனிமையாக இருப்பேன் சுமை தாங்குவேன் என ஆயிரம் உறுதிமொழிகள் கூறுகிறார் காதலன். காதல் வெண்ணிலா இனிமையாக இருப்பேன் சுமை தாங்குவேன் என ஆயிரம் உறுதிமொழிகள் கூறுகிறான் காதலன். பூங்காற்றில் தூது விடுகிறான் வெண்ணிலாவிற்கு. ஒரு அழகான ஒரு அந்த பாடல் வரிகள் கொடுத்துள்ளார். நன்றி நன்றி அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் சும்மா இருந்த என்னை தட்டி எழுப்பி விட்டீர்கள். தேன்மொழி அக்காவிற்கு வைத்திருக்கிறேன். என்ன இப்போ அவங்களுக்கு செலவுக்கு ஒரு 50,000 கொடுத்தா நல்லாயிருக்கும். வேறு எதுவும் கொடுக்க வேணாம். வச்சிருக்காராம் இவர் அக்காவுக்கு. சரி சரி கொடுங்க கொடுங்க. நன்றி தேன்மொழி அவர்கள். காதல் வெண்ணிலாவை கையில் சேருமா இனிமையான பாடல், எனக்கு பிடித்த பாடல். சகோதரி காயத்ரி என்னை எத்தனை தடவைத்தான் பாராட்டுகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆமாம், தேன்மொழி நம் நிகழ்ச்சியில் இணைந்தாலே அளவில்லாத ஒரு பதிவு தான் வரும். அந்த அளவுக்கு சிறப்பாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டு பதிவிடுவார்கள். மற்ற மகிழ்ச்சியுடன் நன்றி. மிக சிறப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் இந்த டான்ஸ் தேன்மொழி அக்காவிற்கு சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கு. கையை காலை உடச்சி உட்கார வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. நானும் தேன்மொழியும் கிளம்பி வருகிறோம். இதோ நிகழ்ச்சி முடித்து விட்டு. சரி நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரியுடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ.
1: ஹலோ.
0: ம், வணக்கம். வாங்க,
1: எப்படி இருக்கீங்கக்கா?
0: நல்லா இருக்கம்மா.
1: முதல்ல உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ். நிகழ்ச்சி இப்போ வரும்னு எனக்கு இன்னைக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. உங்க உடம்பு சரியில்லாத பொசிஷன்ல கூட நீங்க வந்து இவ்வளவு தூரம் கலகலப்பா அதுவும் நிகழ்ச்சிய இதே ராகம்னாலே உங்களோட கலகலப்பு சிரிப்பு அதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. 3 மணி ஆனா இதே ராகத்துல இன்னைக்கு யாரு போடுறாங்க, அக்கா வராங்களா அப்படிங்கிற மாதிரிதான் எதிர்பார்க்கற மாதிரி. அவ்வளவு சிறப்பா எல்லாரையும் வந்து பாடல் கேட்கறதோட நிறைய காமெடி நம்ம இதுல சபரி வானொலியில கவிஞர்கள் இருக்காங்க, காமெடி போடுறவங்க இருக்காங்க, நிறைய இருக்கு. தேன்மொழி அக்கா நிறைய பாராட்டுறாங்க.
0: கண்டிப்பா அவங்க அவங்களுடைய பதிவு தான் அதிகமாவே இருக்கும். எல்லா ஒரு
1: எப்பவுமே எல்லா பாடல்களையும் கேட்டு ஒண்ணு விடாம பதிவு போடுறதுல அவங்களை அடிச்சுக்கவே முடியாது யாராலையும். எல்லாருமே
0: எல்லா நேரமும் போடுறாங்க, அதுலயும் இவங்க சிறப்பு.
1: எல்லாருமே கேட்டு ரசித்து அவங்க அவங்க கருத்தை சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. இதே மாதிரி இதே ராகம் தினம் தினம் வளம் வரணும், எந்த தடையும் இல்லாமல். நீங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. நல்லா இருந்தாதான் நாங்களும் கேட்க
0: முடியும். ஒரு சில நாட்களுக்கு தடைபடும் சகோதரி, உடம்புக்கு சரியாக எவ்வளவு ஆனாலும் மறக்க முடியாது. அந்த 3 மணி வந்து அல்லாஹா இதய ராகமே அப்படின்ற ஆதங்கத்தோடு தான் இருப்பேன்.
1: பாடல் கொடுத்தாலும் அதை வந்து எப்படியோ எடுத்து பிடிச்சு போட்டு முடியுதோ முடியலையோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய இருக்கும்போது நிகழ்ச்சிய போஸ்ட்போன் பண்ணாம நேயர்களை ஏமா.
0: நன்றி நன்றி சகோதரி. நம் நிகழ்ச்சிக்கு நிறைவுக்கு வந்து விட்டோம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி
0: சகோதரி. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். வருஷம் எல்லாம் வசந்தம் என்ற படத்தில் அந்த படத்தில் நடித்தவர் அது. இந்த படத்தில் இருந்து எங்கே அந்த வெண்ணிலா உன்னிமேனன் குரலில் எல்லாம் வானத்தாக. சரிங்களா? ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சிக்கு எங்கே அந்த வெண்ணிலா, இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். நம்மை விட்டு பிரிந்த அவர்களுக்காக ஒரு இந்த ஒரு பாடல்.

நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலித்துச் சென்றது உன்னிமேனன் குரலில். நம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலித்துச் சென்றது உன்னிமேனன் குரலில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். காயத்ரி, சாரி, ரெட், தேன்மொழி அவர்கள், போதும் போதும், மனதை தொட்ட பாடல், அருமை, சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள் நம் நிகழ்ச்சி நிறைவு பாடலுக்கு. அடுத்து பத்மா அவர்கள், உங்கள் திறமை யாருக்கு வரும் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காயத்ரி சகோதரி, திருமணம் சமயத்தில் வெளியான திரைப்பட பாடல், எங்கே அந்த வெண்ணிலா, இனிமையான பாடல், ஆஹா, சிறப்பு சிறப்பு, சூப்பரான ஒரு பதிவு, சூப்பரான ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது, நன்றி. அடுத்து பத்மா அவர்கள், கோவை பத்மா அவர்கள், சகோதரி பாடல்கள் மிகவும் சிறப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள், நன்றி. ரெட்டையார்பட்டி தீபா குமார் அவர்கள், அனைத்து

பாடலும் அருமை, செம, சூப்பர், ரொம்ப நன்றிங்கோ, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி சகோதரி. அடுத்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வழங்கிய பாடல்களை வழங்கிய அனுசியா சகோதரிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் அந்த வெண்ணிலாவை எங்கே எங்கே எடு என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேடுங்கள் தேடுங்கள். இன்று வந்து எத்தனையாவது நாள், மூன்றாவது நாளா, நான்காவது நாள் தெரியுமோ என்னவோ, வானத்தில் பாருங்கள் வெண்ணிலாவை. அடுத்து தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி மிக அருமை, வாழ்த்துக்கள், சிறப்பு சேவை தொடரட்டும் என்றும் மிக்க நன்றி என்றும் கை கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு சிறப்பு ரெடர்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல்களை எங்களுக்கு தந்த காயத்ரி அக்காவுக்கு எனது நன்றி, வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் இதுவரை அழகாக அருமையாக பொறுமையாகவும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அறிவிப்பாளர் அனுசியாமயம் அவர்களுக்கும் எனது நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் எங்கே அந்த வெண்ணிலா, கண்டுபிடித்து தாருங்கள் என்று அவ்வை சண்முகி அந்த படத்தில் கமலஹாசன் ஒரு வேடத்தில் அவ்வை சண்முகியா என்று புரியவில்லையே. அந்த படத்தில் ஒரு பிராமண மாமியாக வருவார் நம் கமலஹாசன். அந்த போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு. அடுத்து ரிட்டையர்பட்டி தீபாகுமார் அன்பின் வாழ்த்துக்கள் ஆயிரம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தென்மொழி மகேஷ் தம்பி அவர்கள் அக்கா இங்கே டான்ஸு போதும் சொன்னேன் என்று பாராட்டி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை மகேஷ் தம்பி, என்ன நிகழ்ச்சி நிறைவில் குழப்பி கொண்டு இருக்கிற தசாவதாரம் அந்த படத்தில் இருந்தால் சரி ஓகே ஓகே ஆமாம், தசாவதாரத்தில் மாமியாக வருவார் நம் கமலஹாசன் அவர்கள், அந்த போஸ்டரை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு தசாவதாரம் என்று மகேஷ் தம்பியும் குறிப்பிட்டுள்ளார், நம்ம தேன்மொழி சகோதரியும் குறிப்பிட்டுள்ளார் அந்த போஸ்டரை. சரி பரவாயில்லை, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம் அல்லவா. இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சரவணப்பட்டி காயத்ரி அவர்களின் தொகுப்பில் வெண்ணிலா என்று சொற்களில் வந்த ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் சொந்தங்களுக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுக்கும் நன்றியையும் பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசியா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. இன்று வெற்றிகரமாக இதயராகம் நிகழ்ச்சியை முடித்தேன் என்பதுதான் ஒரு சிறப்பு. நன்றி நன்றி நன்றி.